ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஹ மூடபாபவினிர்முக்தோ மூகதோஷவிபஞ்ஜனஹ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஹ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரப.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 90. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அத த்வாவிம்சோத்யாய சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணய பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி தன்முனே சூத உவாச சுணுத்வம் முனய சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யாயோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசி சுத்தஹ சத்வ்ரதீ திருட நிச்சய பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதம் புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமி தீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் சுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா கிஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜையேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக்கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தானாம் நிவத்தானாம் பேதத்தோ த்விதம் த்விஜாஹ பிரவத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட பிரதா புவி பாத்ரேனைவ பிரவர்த்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே வ்ருதக்ருஹே கரபூஜா நிவத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ராஷக்ஞே சஸ்த்ரிவரூதஸ்த்ரீபந்துரோ தேவமிந்த்ராமவர்த்தயதே சதேனாஷிதி ப்ருஷ்டா நாமாஹீதஸ் ஸஹஸ்ரேண ப்ரவர்த்ததே மித்ராவருணேதஸ்ய ஹோத்ரமர்ராதோ ப்ருஹஸ்பதி ஸ்தோத்ர.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலாம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி வி சா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். In the introduction, Kanakamma has written on the peaceful, solitary and shady slope of Arunachala. In the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachala? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஸ்வதேவீஸ்வரவரணப்பிரகாத்தியந்திரமுந்தவனகுந்தாகமேதான்யந்திரம்பகாஸ்தீயும் சவனந்தமாத்தீயசவனே விஷ்வகும் ரூபகும்சியே விஷ்வக்ஷ்யே தூபம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மாதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தர்த்தம் சத்தா ரூப.
2: பிராணாராமம் பிராணஹ சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ
3: வேறொரு பதார்த்தம் இல்ல, பிரம்மத்தோட சேர்ந்தது.
2: மன ஆனந்தம், மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம். மன ஆனந்தம்,
2: மன ஆனந்தம்,
3: மன ஆனந்தம்
2: மனசியானந்த
3: மனசேவா ஆனந்த இத்துக்கு மனசா இது மனக்கரணக ஆனந்த மனசி இது வக்தவியம் தத்ர கதம் ஏவம் பாஷ்யகாரே லிகிதம் இது அத்ர ஏதே லிகந்தி சரீரே சுகம் இது வத ஔபசாரிக சப்தம்ய அதிகரணத்வ நிர்தேசஹ பாஷ்யே இது ஔபசாரிக இது பாஷ்யகாரே ஔபசாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்த இத்தேவ விவக்ஷ மனக்கரணகத்துவவிவக்ஷாயம் ததைவ பவதி. பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்சதே கலு, சரீரே சுகம் ந ஆத்மன்யோ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்.
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதிஹ உச்யதே,
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ பிரகிருதிஹ உச்யதே. இப்போ பதத்ரயம் லப்தம், ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹ கதனாய.
2: மனசப்தேனாச்சிதம்பரப்பிரகிருதிரேவ்யதே,
3: ஆகாசப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததா ச ஸ்ருயதே யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்,
3: சாமானாதிகரணேன பிரயோக அஸ்தி அயம் ஆகாஷ ஆனந்த இது. தரி ஆகாசப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்தப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இது அஸ்தி. கோ ஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ பிராண்யாத் ஏதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஒரு வாக்கியம். அன்யாத் தெரியும், அன்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவர்த்த ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்தியர்த்தேபி அனிதி இது அஸ்தி. அன்யாத் கஹ சேஷ்டேதா கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் தததீனம் இது. ஏதேஷ ஆகாஷ ஆனந்த நஸ்யாத், ஆகாஷா ஆனந்தா இது ஏகைவ பதார்த்தம், ஆகாஷாத்மகா ஆனந்த பரமாத்மா இது நஸ்யாத் அர்த்தம். அவ்வளவுதான், பரமாத்மா இது நஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியவும் அந்தலோகத்துல ஸ்ருதேஷ் தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு ஒரு பதார்த்தம் இல்லாது போனால் கிம் எதுவும்

0: நடக்காது சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்திர எதேஷ ஆகாஷா ஆனந்தா ந சாத், ஆகாஷா ஆனந்தான்னு ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால ஆகாஷ சப்தேனாபி ததேவ உச்சதே, ஆனந்த சப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபிஹி ஸ்வீகர்த்தும் சக்யதே.
1: சாந்தி சமர்த்தம் சிவதாபந்தம்,
0: சாந்தி சமர்த்தம், சாந்தியா சமர்த்தம், சாந்தி சமர்த்தம்,
1: அமிர்தம் அநாதி
0: சிவத்வ சிவத்வ சம்பன்னம், சிவதா சிவதா இத்துக்கு சாந்தி இது மங்களம், சாந்திரேவ சிவதா சிவத்வம், சிவதா சம்பன்னம் இத்துக்கு சிவத்வ விசிஷ்டம் சிவம் இத்யர்த்தம். அமிர்தம்
1: அமிர்தம் அநாதி முக்தம்,
0: அமிர்தம் அநாதி முக்தம், காரதா
1: அநாதி
0: முக்தா
1: சதா முக்தா
0: சதா முக்தா நித்ய முக்தா பூர்வம் ஆசீர்ந்தி तरी परमात्मा अपि पूर्वं कदाचित् बद्धः आसीत् वा इति न चिन्तनीयं. नित्यमुक्तः अनादिमुक्तः अत्र
1: सच्चिदानन्दरूपं परमाकाशस्वरूपं ब्रह्मस्वरूपानन्दं
0: ब्रह्मस्वरूपानन्दं
1: मनसा एव अनुभवति बाह्यकरणनिरपेक्षम् इति सिद्धं मन आनन्दम् इत्यनेन.
0: तत्र चिच्छक्तिये मनस्सुन् सोल्रदु पोल इरुक्कु. மயாபி நஜாயத்தை திரஷ்டவியம் அக்ரே ஸ்பஷ்டி பவேத் பசியாமா. அத்ர சச்சிதானந்த ரூப பரமாகாஷ ரூபம் பிரம்மா, சச்சிதானந்த ரூபம் பரமாகாஷ ரூபம் யத் பிரம்மா, தத் பிரம்ம கிங் கரோதி
1: ஸ்வரூபானந்தம் மனசா
0: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி. மயா உக்தம் பூர்வமே உக்தம்.
1: பாஹ்யகரண நிரபேக்ஷ,
0: பாஹ்யகரண அபேக்ஷ கிடையாது.
2: பாஹ்யகரண அபேக்ஷா நாஸ்தி இத்யுக்தே
0: பாஹ்யகரணானி ந சந்தி ஏவ சந்தி அபேக்ஷாபி நாஸ்தி.
2: சந்தி செய்து ஏவ அபேக்ஷா நாஸ்தி இது வக்தும்
0: சக்யதே. ததா ததா விவக்ஷா நாஸ்தி இது சித்தயாமி. பரமாத்மனஹ பாஹ்யகரணானி ந ஸ்வீகர்த்தவ்யானி வஸ்துகத்யா ஸ்ருதிரேவ ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இத்யஸ்ய கிஞ்சித் சங்கோசகரணேபி கஷ்டித் அர்த்தா வக்தவ்யே கலு. அப்படிதான் நினைக்கிறேன். பாஹ்யகரண நிரபேக்ஷம் இத்யுக்தே பாஹ்யகரண பவதாம் பிரஷ்னகஹ பாஹ்யகரண நிரபேக்ஷம் இது கதா வக்தவ்யம். பாஹ்யகரணானி சந்தி பரந்து அபேக்ஷா ந க்ரியதே இது பிரசக்திரேவ நாஸ்தி சேத் நிரபேக்ஷம் இது கிமர்த்தம் வக்தவ்யம் இது தத் வ்யவஹர்த்தும் சக்யதே. அஹம் கிம் சிந்தயாமி, பரமாத்மனஹ பாஹ்யகரண அபேக்ஷா பாஹ்யகரணாபாவேபி ஜீவானாம் பாஹ்யகரண அபேக்ஷா அஸ்தி கலு. தரி ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா ஆனந்தானுபவாய, ஆனந்தானுபவாய ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா பரமாத்மனோபி ததைவ ஸ்யாத் இதி ப்ரசக்தௌ பரமாத்மனஹ பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் சக்யதே. பரமாத்மனஹ விஷயே பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் பரமாத்மனஹ ஏவ பாஹ்யகரணானி அபேக்ஷந்தே இதி நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷ ஆனந்தஹ குத்ரசித் ப்ரசித்தம் கலு, தத் பரமாத்மனோ நாஸ்தி இதி வக்தும் சக்யதே. அப்ரசக்த ப்ரதிஷேதோ நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷ ஆனந்தஹ அஸ்மாகம் அஸ்மாகம் வர்த்ததே ப்ரசித்த ஜீவானாம் ப்ரசித்த சஹ ததா நாஸ்தி பரமாத்மனஹ இதி வக்தும் ஏவம் ப்ரயோகஹ சம்பவதி.
1: இதமேவ ஞாபகம் ப்ரஹ்மபாவம் ஆபன்னானாம் முக்தாத்மனாம் நிரதிசய ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் பாஹ்யகரண நிரபேக்ஷம் அந்தக்கரணம் அஸ்தி இதி.
0: முக்தானாமபி அந்தக்கரணம் அஸ்தி ஒரு ஒரு தீர்மானம் இப்போ வந்துருது. முக்தானாமபி அந்தக்கரணம் அஸ்தி பாஹ்யகரணம் நாஸ்தி. தத்ர கிம் ஞாபகம் கிம் பிரமாணம் இதமேவ பிரமாணம் இதமேவ ஞாபகம் குதஹ பரமாத்மனஹ ஆனந்தானுபவாய ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அபேக்ஷதே. மன மனோ மத இந்திரியமாக கிருதா இல்லையான்னு பார்க்கணும். அக்ரிமேஷு தத் தத்பராணி அதிகரணானி ஆகச்சந்தி தான் ஸ்பஷ்டி பவதி. மயாபி பூர்ணம் நிச்சித்திய நோச்சதே கலு, அது பங்கியர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம். இதானி கிமுக்தம் இது ஸ்பஷ்டம். பரமாத்மனஹ ஸ்வரூபானந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே. தரிஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே. அன்யதா தத் பரமாத்மனா அபி நாபேக்ஷேத சாதாரணமா எப்படி கேள்வி வரும், ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு, ஸ்வரூபம் தானே. ததாபி பரமாத்மனா அஸ்தி இது ஞாயதே, தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே. இது கல்பிக்க முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது. ஸ்வரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துன்னா, சுப்பிரகாசம் ஆயிடுத்துன்னா மனசு எதுக்குன்னு கேள்வி தான் வரும். பரந்து ஸ்ருதிர் வததி மன ஆனந்தம் இது தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்தா இது வர்த்ததே தரிஹி முக்தானாம் அபி ததைவா இது நிச்சயதும் சக்யதே.
1: அதஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
0: பிரம்ம நித்ய திருப்தம். நித்ய திருப்தத்துவம் ஏவன் ரூபேண வியாக்கியாதவ்யம். இதானிம் ஸ்பஷ்டீகிருத்த உக்தம் அந்ததோ கத்வா அயம் விஷயா கஹ ஸ்பஷ்டீகிருத்தஹ இதானிம் பஷ்யது ஏகஹ அம்சஹ உக்தஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது, அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனா மனஹா இத்துக்தே எதுக்கு அங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்குன்னு தெரியுது.
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
0: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: அனுபவத்தும் எது எது மனஹா இத்துக்தே சிச்சக்தி
0: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
2: சிச்சக்தி சமவேதா சக்தி இது சிச்சக்தி சமவேதா சக்தி
0: சத்யம்
2: தர்ஹி யதி மனஹ உச்சதே
0: தத் சக்திரேவ மனஹ இது அன்யா அன்யத் கிமபி மனஹ நோக்தம் இதானே பசந்த பாஹ்ய கரண நிரபேக்ஷண சுத்த போத சக்தி ரூபேண மனசான் போட்டிருக்கு.
2: சுத்த போத சக்தி விசேஷ விசேஷ தர்ஹி தத்பி மனஹ சமாயேன வக்தம்
0: ஸ்வார்த்தப்ரயுக்தஸ்ருஷ்டிவைஷம்யப்ரஸக்த்யபாவசித்தௌ உபயோகமாக நதஸ்ய கதாபி இது அக்ரேகதம் வியாக்கியானம் அக்ரேகதம் அஸ்து இதம் க்ரமேண ஸ்பஷ்டீபவதி
2: ஸ்வேனைவ ஸ்வஸ்ய அனுபவஃ ஏதி இதி வக்தவ்யம் தர்ஹி
0: ஸ்வகீய சக்த்யா. ஸ்வகீய சக்த்யா இத்யுக்தம்
2: ஸ்வகீய சக்த்யா ஆனந்தஸ்ய
0: அனுபவ க்ரியதே இதி அந்த மாதிரி வந்துருது. இப்ப தேன நித்ய திருப்தம் இது உச்சதே
1: நதஸ்ய கதாபி பாஹ்ய சம்சாரிக சுகலவாபேக்ஷா பவதி.
0: பாஹ்ய சம்சாரிக சுகலவாபேக்ஷா ந பவதி இத்யர்த்தஹ. பாஹ்ய சாம்சாரிக சுகலவாபேக்ஷா பரமாத்மா சிருஜதி இத்யுக்தே ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய பிரயோஜனம் பிரயோஜனாய சிருஜதி இது நான் தரி சிருஷ்டியா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி. ஆனந்த ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி. சிருஜதி இத்யுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ.
1: ஸ்வதஸித்த நிரதிசய ஜ்ஞானவத்வம் அநாதிபோதத்வம்.
0: அநாதிபோதத்வம் இத்யஸ்ய அர்த்தம் லிகந்தி.
2: பரமாத்மனஃ தர்மாஹ கலு உச்யந்தே ஏகம் பதம் பிரயுக்தம் கலு. தத்ர சட்டே சர்வஜ்ஞ சர்வஜ்ஞத்வம் அநாதிபோதத்வம் ஸ்வதந்திரத்வம். தத்ர ஏக சங்கா யுஷ்மாபிஹ கர்த்தவ்யா. பரமாத்மனஃ தர்மாஹ கலு உச்யந்தே ஏகைகம் தர்மம் யோஜயது. பரமாத்மா சர்வஜ்ஞஃ தர்ஹி சர்வஜ்ஞத்வம் பரமாத்மனி அஸ்தி. தர்க்க சங்கிரஹவதி யோஜயது.
0: அநாதிபோதத்வம் அஸ்தி. நித்திய திருப்தத்துவம் அஸ்தி. அநாதி போதா வர்த்ததே தானே சொல்லணும். அநாதி போதத்துவம் ஏன் வார்த்தை போட்டிருக்க? அநாதி போதத்துவம் போதைகள் அஸ்தி இத்துக்கே தத்ர விக்ரஹ கர்த்தவ்யம்.
1: அநாதி போதா யஸ்ய யஸ்ய
0: சஹ அநாதி போதா தஸ்ய பாவஹ அநாதி போதத்துவம் இத்துக்கே அநாதி போதா இதே அர்த்தம். புரியுதா? அநாதி போதா யஸ்ய சஹ இதி பஹுவ்ரீஹிம் கிருத்வா அநாதி போதா பரமாத்மா தஸ்ய பாவஹ இத்யுக்தே அநாதி போதஹ இத்யவ.
1: இது ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் ஞானம் தது அநாதி சித்தமேவ.
0: ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் பூர்வோக்த ரீத்யா சிச்சக்தி ரூபம்.
1: अतः अनादि
0: तदपि एकं ज्ञानं ज्ञानात्मकपदार्थः तदेव ज्ञानम् इदानीं बोधो नाम इदानीं साधनभूतः कश्चन बोधः अन्तःकरणं ज्ञानं तद् अनादिसिद्धमेव உங்களுக்கு என்ன வரும்னா இந்த தார்க்கிக ரீத்தியா பதார்த்தானாம் ஏகா பரிச்சயம் அஸ்மாகம் அஸ்தி ஞானம் போதா ஆனந்தம் எல்லாமே போட்டு ஞானாத்மக போதா ஆனந்தாத்மக என்னமோ வர்றது மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கலாம்
1: கொஞ்சம்
0: கிரமேண வேதாந்த பரிச்சயன தாதிருஷ பதார்த்தானாம் நிரூபண பிரக்ரியா அவகந்தும் சக்கியது பசியாம தேன அனாதி போதம் பிரம்ம
1: சம்சார நிரவர்த்தகஸ்ய ஞானஸ்ய நிவர்த்தகஸ்ய ஞானஸ்ய அநாதி சித்தத்வாத் நித்ய நிவர்த்தி சம்சார நிவர்த்த சம்சார தோஷம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ரூயதே
0: பிரம்மா சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ரூயதே அமிர்தம் இத்யுக்தே கதாபி பந்தோ நாஸ்தி சாந்தி சமர்த்தம் இத்யுக்தே நித்யா சாந்தி வர்த்ததே சிவத்வம் வர்த்ததே இத்யுக்தம் அனந்தரம் சம்சார தோஷ சூன்யத்வம் உக்தம் एतत् सर्वं कथं तत्त्वज्ञानं विना अस्माकं जीवानां यदा तत्त्वज्ञानं भवति तदा एवं भवति शान्तिः भवति तृप्तिर्भवति सर्वं भवति तर्हि परमात्मनः अपि तत्त्वज्ञानमस्ति वा इत्युक्ते अस्ति कथमस्ति नित्यं वर्तते संसारनिवर्तकस्य ज्ञानस्य अनादिसिद्धत्वादिति परमात्मनः संसारनिवृत्तिः सर्वदा वर्तते इति परमात्मनः संसारनिवृत्तिः सर्वदा वर्तते इति சம்சாரம் இத்தியம் பதார்த்தையோ பரமாத்மனா சக கலு வித்தியதே சம்சார விசிஷ்ட கலு தெரியும் சம்சாரி இது வக்தவியம் பரமாத்மா சம்சாரின்னு சொல்லக்கூடாதா சொல்லி ஆகணுமே ஏன்னா சம்சார விசிஷ்டச்சேத் சம்சாரி இத்தியவ இது பிரச்சனை பவதி சம்சாரின்னு தானே சொல்லணும் தரி சம்சார நிவர்த்த சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இது பசியந்து அர்த்தம் பசியது
2: சம்சார நிவர்த்தகம்
0: நமா
2: சம்சார நிவர்த்தி
0: சம்சார அனா அத அநாதிபோதம் பிரம்மா பிரம்ம அநாதிபோதம் அநாதிபோதம் அநாதி போதா எஸ்ய தத் அநாதிபோதம் அநாதியான தத்துவஜானம் அது அநாதியா இருக்கு பிரம்மத்தில் இருக்குன்னு வந்துருத்தோம் இதஞ்ச ஞானம் கீதம் சம்சார நிவர்த்தகம் சம்சார நிவர்த்தகமான ஞானம் அநாதியா இருக்கு சரி சம்சார லேபா கதாபி ந ஜாதா இது கிருத்வா ஞானஸ்ய அநாதி சித்தத்வாத் பசந்து நித்ய நிவர்த்த சம்சார தோஷம்
2: சம்சார தோஷம் நித்யம்
0: நிவர்த்தம் கதாபி நாஸ்தி இத்யர்த்தம் சம்சார தோஷோ நாஸ்தி சம்சாரஹ நாஸ்தி இது நோக்தம் சம்சார தோஷோ நாஸ்தி தரி சம்சார நிவர்த்தி இத்யபி கேனாபிப்ராயேண வக்தவ்யா சம்சாரஸ்ய நிவர்த்திர்னா சம்சார பிரயுக்தஹ தோஷோ நாஸ்தி இத்யர்த்தே சம்சார அங்கே இருக்கட்டும் தத்ரை சம்சாரி இது கதா விவகாரா சம்சாரி இது சம்பந்த விசேஷேண லோகே பகுத்திர இனி பிரத்யா சம்பந்த விசேஷேணையோ வக்தவ்யா தனி இது கா உச்சதே தனம் அஸ்ய விக்கிரஹஸ்து கதம் விக்கிரஹா கதம் வக்தவ்யா தனம் அஸ்ய அஸ்தி இது தனி அவ்வளதா தனம் அஸ்ய அஸ்தி இத்யுக்தே குர்தா சம்பந்த விசேஷேண ஏன கேனசித் சம்பந்தேன நா சுவாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனி இது விவகாரானது சயோகேன கையில் வச்சுருக்க கேஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தசிய அவனுடைய கையில் வருது டெய்லி பரந்து தசிய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம் தனி இது விவகாரம் நாஸ்தி சா பிரகாராந்திரம் கைதாச்சு தனிக சாத் தானியது இதனால தனியும் சொல்ல முடியாது இல்லையா ஏதாவது சுவாமி பாவ சம்பந்தேன தனம் நாஸ்தி அப்போ தனீ இது எப்போ விவகாரம்னா சுவாமி பாவ சம்பந்தேன தனம் எஸ் வர்த்ததே சைவ தனி இது விவகரியதே அந்த மாதிரி அது சில இடத்துல சஞ்சோகமா இருக்கலாம் மையா சஞ்சோக குத்தராபி சஞ்சோக சம்பந்தேன இனி பிரத்யா கதாபி நோதி நோச்சதே ஸ்தல விசேஷேன ஸ்தல விசேஷ அனுசாரேன அந்த மாதிரி சம்சாரி இது கதா விவகாரம் சம்சாரேன சம்பந்தோ வர்த்ததே இத்தேதாவின் மாத்திரேன சம்சாரி இதுனா தத்ப்ரயுக்த ராகத்வேஷ இச்சா மோகாதி கோபாதி கோபித தோஷாஹ பவந்தி சத் சம்சாரி சம்சார அஸ்தி தாவதேவ
1: சுவாமி பாவேன சுஸ்வாமி பாவேன
0: சுஸ்வாமி பாவேன இத்தபி நா ஏன சம்பந்தேன இது இப்படி வருமோ அந்த தேன சம்பந்தேன சம்சார அஸ்தி சத் சம்சாரி இது தரி பரமாத்மனி சம்சார சம்பந்த அஸ்தி தஸ்ய சரீரமேவ சம்சார அஸ்து நாம ததாபி பரமாத்மா சம்சாரி இது நாஸ்தி குதஹ ஸ்வஸ்வரூபம் புரிஞ்சுட்டு இருக்கார் ஸ்வஸ்வரூப ஞானம் வினா எதா சம்சார சம்பந்தோ பவதி, அப்பதான் இதெல்லாம் வரும், அதனுடைய எஃபெக்ட் வரும், இல்லைன்னா வராது. ஸ்வஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே, ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஜ்ஞானம் வர்த்ததே, தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம். தத்வது பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது. சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன? சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹா, லேபஹான்னு வார்த்தை, அது தமிழ் வந்தது சம்சார லேபஹா இத்தஸ்ய ஒற்றதான் சொல்லலாம். இத்துக்கு தத்பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் பவதிச்சேத் அது ஒற்றதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவையான தத்துவ ஜானம் அனாதியாகவே இருக்கு. தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்தியபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி.
1: அந்யப்ரேஷ்யதா கார்பண்யரஹிதத்வேன ஸ்வவசீகృత ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்த்ரியம்.
0: அஸ்து இத ஸ்வாதந்த்ரிய விஷய அக்ரே உச்சதே
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஃ மூடபாபவிநிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஃ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஃ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபின்னகஃ மூலவாதாதிரோகக்னோ மூலர்க்ஷாரப்த

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயம் பில்வ மாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அகிராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வதஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசி சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஸ்ருணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாடிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு ப்ரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹ ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜையேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹ சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜையேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் ப்ரவிருத்தானாம் நிவிருத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ ப்ரவிருத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரே நைவ ப்ரவிருத்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவிருத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவிருத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் க்ருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ராஷக்ஞே சஸ்த்ரிவரூதஸ்த்ரீபந்துர தேவமிந்த்ராமவர்தயதே சதேனாஷிதி ப்ருஷ்டா நாமாஹீத ஸஹஸ்ரேண ப்ரவர்த்ததே மித்ரா வருணேதஸ்ய ஹோத்ரமர்ராதோ ப்ருஹஸ்பதிஸ்தோ.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். In the introduction, Kanakamma has written on the peaceful, solitary and shady slope of Arunachala. In the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachala? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஆஞ்சதே தட்சிணம் பூர்வமாந்தே சவ்யகும் ஹி பூர்வம் மனுஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் ஹி மனுஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் ஹி மனுஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை வித்ரமஹந்தஸ்ய கலீனிகா.

ஜாயோதமியவைத்து தர்ஹி ஸதத்மாத் ஸர்வோ நீச்சீ மச்யந்தே த்ரிவ்ருதா வை ஸ்தோமேன பிரஜாபதிஃ பிரஜா அஸ்ருஜத் யத் த்ரிவ்ருந்த் கலா பவந்தி பிரஜனநாய த்ரிவ்ருத் வை வஜ்ர உதரம் வ்ருத்ர பாப்மா க்ஷத்ராத்ருவ்யஸ்ய புருஷ யன்மே கலாம் பர்யஸ்யதே வஜ்ரமேவ சபத்னாய ப்ராத்ருவ்யாய ப்ரஹரதி.

பசுமாலபந்தவரீஸ்வதேவீ பிராபஸ்தவனமகுர்வதவருணப்ரபாதான் மாத்யந்திநகும் தவனகுந்தாகமேதான் பித்ருயத்ந்த்ரியம்பகாஸ்தத்ருதீயகும் சவனம் தஸ்மாத்ருதீய சவனே விஸ்வகும் ரூபகும் சத்யதே விஸ்வக்விஷ்யே ஏதத்ரூபம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மாதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தர்த்தம் சத்தா ரூப.
2: பிராணாராமம் பிராணஹ சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹ யஸ்ய தத் பிராணாராமம்.
3: பிராண சப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே, ஆகாச சப்தேன யதா சிச்சக்தி உச்சதே பிராண சப்தேனாபி சிச்சக்திரேவ உச்சதே.
2: மனஹ
3: தரிஹி பிரம்ம நோச்சதே என்று சிந்தனியம். சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம, சிச்சக்தினா வேறொரு பதார்த்தம் இல்லை, அது பிரம்மத்தோடு சேர்ந்தது. அது
2: மன ஆனந்தம், மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம். மன ஆனந்தம் மன ஆனந்தம்
2: மனசியானந்த
3: மனசேவா ஆனந்த இத்துக்கே மனசா இது மனக்கரணக ஆனந்த மனசி மனசி இது வக்தவியம். கதம் ஏவம் பாஷ்யகாரைஹி லிகிதம் இது அத்ர ஏதே லிகந்தி சரீரே சுகம் இது வத ஔபசாரிகா சப்தம்யா அதிகரணத்வ நிர்தேசஹ பாஷ்யே இது ஔபசாரிகா இது பாஷ்யகாரைஹி ஔபசாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்த இத்யவ விவக்ஷா. மனக்கரணகத்துவவிவக்ஷாயம் ததைவ பவதி. பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்யதே கலு. சரீரே சுகம் ஆத்மன்யவ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்.
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் ப்ரகிருதிஹி உச்யதே.
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ ப்ரகிருதிஹி உச்யதே. இப்போ பதத்ரயம் லப்தம், ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹே கதனாய.
2: மனசப்தேனந்திதம்பரப்பிரகிருச்சிதம்பரப்பிரகிரேவ்ய
3: ஆகாசப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததாச ஸ்ருயதே யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்.
3: சாமானாதிகரணேன பிரயோக அஸ்தி அயம் ஆகாஷஹ ஆனந்தஹ இதி. தரி ஆகாசப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்தப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷஹ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி அஸ்தி. கோஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ பிராண்யாத் எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நியாத் ஒரு வாக்கியம். அந்யாத் தெரியும், அந்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவர்த்தா ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்தியர்த்தேபி அனிதி இத்தியஸ்தி. அந்யாத் கஹ சேஷ்டேதா கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்தியுக்தே சர்வம் ததீனம் இது. எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்த இது ஏகைவ பதார்த்தம். ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது நசியாத் அர்த்தம். பரமாத்மா இது நசியாத் தரி கிம் சேஷ்டயதா இத்தியவம் அந்தலோகத்துல ஸ்ருதே தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாத போனால் கிம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்த எதேஷ ஆகாஷ ஆனந்த நசியாத் ஆகாஷ ஆனந்தான ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால
2: அமிர்தம்
3: शिवता शिवता इत्युक्ते शान्तिः इति मङ्गलम् शान्तिरेव शिवता शिवत्वं शिवता सम्पन्नम् इत्युक्ते शिवत्वविशिष्टं शिवम् इत्यर्थः अमृतम्
2: अमृतम् अनादिमुक्तम्
3: अमृतम् अनादिमुक्तम् अर्थः अनादिमुक्तः
2: सदा
3: नित्यमुक्तः इत्युक्ते जीवान् व्यावर्तयितुं
4: सोऽपि
3: मुक्तो भविष्यति
4: भविष्यति परन्तु अनुग्रहः
3: अनुग्रहवशात्
4: इदानीम् अत्र तु मुक्तिस्तु न प्राप्यते स्वतः वर्तते
3: बन्धोत्तरं मुक्तः नित्यमुक्तो न बन्धम् अप्राप्यैव नित्यमुक्तः परमात्मा मुक्तः इत्युक्ते पूर्वं बद्धः आसीत् न चिन्तनीयं परमात्मविषये मुक्तः मुक्तः इति शब्दः आगच्छति तर्हि परमात्मा अपि पूर्वं कदाचित् बद्धः आसीत् वा इति न चिन्तनीयं नित्यमुक्तः अनादिमुक्तः अत्र
2: सच्चिदानन्दरूपं परमाकाशस्वरूपं ब्रह्मस्वरूपानन्दं ब्रह्मस्वरूपानन्दं मनसा एव अनुभवति बाह्यकरणनिरपेक्षम् इति सिद्धं मन आनन्दम् इत्यनेन
3: तत्र चिच्छक्तिः मनस्सुन् सोल्रद् बोलिर्क मयापि न ज्ञायते द्रष्टव्यम् अग्रे स्पष्टी भवेत् पश्यामः अत्र सच्चिदानन्दरूपपरमाकाशरूपं ब्रह्म सच्चिदानन्दरूपं परमाकाशरूपं यद्ब्रह्म तद्ब्रह्म किं करोति स्वरूपानन्दं मनसा एव अनुभवति मया उक्तं पूर्वमेव उक्तं बाह्यकरण अपेक्ष क्रियते
4: बाह्यकरण अपेक्षा नास्ति इत्युक्ते
3: बाह्यकरणानि न सन्ति एव न सन्ति अपेक्षा अपि नास्ति
4: सन्ति चेत् एव अपेक्षा नास्ति इति वक्तुं शक्यते
3: तथा विवक्षा नास्ति इति चिन्तयामि परमात्मनः बाह्यकरणानि न स्वीकर्तव्यानि वस्तुगत्या श्रुतिरेव न तस्य कार्यं करणं च विद्यते इत्यस्य किञ्चित् सङ्कोचकरणेपि कश्चित् अर्थः वक्तव्यः खलु कृतानि बाह्यकरणनिरपेक्षम् इत्युक्ते बाह्यकरण तत्र भवतां प्रश्नकः बाह्यकरणनिरपेक्षमिति कदा वक्तव्यं बाह्यकरणानि सन्ति परन्तु अपेक्षा न क्रियते इति प्रसक्तिरेव नास्ति चेत् निरपेक्ष

0: आनन्दः अस्माकं अस्माकं वर्तते प्रसिद्धः जीवानां प्रसिद्धः सः तथा नास्ति परमात्मनः इति वक्तुम् एवं प्रयोगः सम्भवति
1: इदमेव ज्ञापकं ब्रह्मभावम् आपन्नानां मुक्तात्मनां निरतिशयस्वरूपानन्द अनुभवसाधनं बाह्यकरणनिरपेक्षम् अन्तःकरणम् अस्ति इति
0: முக்தானாமபி அந்தக்கரணம் அஸ்தி ஒரு ஒரு தீர்மானம் இப்போ வந்துருத்தோம் முக்தானாமபி அந்தக்கரணம் அஸ்தி பாஹ்யகரணம் நாஸ்தி தத்ர கிம் ஞாபகம் கிம் பிரமாணம் இதமேவ பிரமாணம் இதமேவ ஞாபகம் குதஹ பரமாத்மனஹ ஆனந்தானுபவாய ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அபேக்ஷதே மன மனோ அது இந்திரியமாக வச்சுக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும் அக்ரிமேஷு தற்பராணி அதிகரணி ஆகச்சதா ஸ்பஷ்டி பவதி மயாபி பூர்ணம் நிச்சித்திய நோச்சதே கிலோ பங்கியர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம் இதானி கிமுக்தம் இது ஸ்பஷ்டம் பரமாத்மனஹ ஸ்வரூபானந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே தரிஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே அன்யதா தத் பரமாத்மனா அப்படி நாபேட்சியதா சாதாரணமா எப்படி கேள்வி வரும் ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு ஸ்வரூபம் தானே ததாபி பரமாத்மனா அஸ்தி இது ஞாயதே தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்தியுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே இது கல்பிக்க முடியாது கல்பனை பண்ணவே முடியாது ஸ்வரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்வி தான் வரும் பரந்து ஸ்ருதிர் வததி மன ஆனந்தம் இது தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்தா இது வர்த்ததே தரி முக்தானாமபி ததைவ இது நிச்சயம் சக்யதே
1: அதஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
0: பிரம்ம நித்ய திருப்தம் நித்ய திருப்தத்வம் ஏவம் ரூபேண வியாக்யாதவ்யம் இதானிம் ஸ்பஷ்டீகிருத்ய உக்தம் அந்ததோ கத்வா அயம் விஷயஹ கஹ ஸ்பஷ்டீகிருதஹ இதானிம் பஷ்யது ஏகஹ அம்சஹ உக்தஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேண மனசா அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது வேற தனி பதார்த்தம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனா மனஹா இத்துக்தே எதுக்கும் அங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது சிச்சக்தி அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்கேன்னு தெரியுது
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
0: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: மனசான்
0: போட்டிருக்கு நித்திருப்தியுக்திருஷ்டிவைஷமியசக்தியசித்தௌ உபயோகமாக நதஸ்ய கதாபி இது அக்ரே கதம் வியாக்கியானம் அக்ரே கதம் அஸ்து இதம் க்ரமேண ஸ்பஷ்டி பவதி
2: ஸ்வேனைவ ஸ்வஸ்ய அனுபவ ஏதி இதி வக்தவ்யம் தரி
0: ஸ்வகீய சக்தியா ஸ்வகீய சக்தியா இது உத்தம்
2: ஸ்வகீய சக்தியா ஆனந்தஸ்ய
0: அனுபவ க்ரியதே இதி அந்த மாதிரி வந்துருது இப்ப தேன நித்ய திருப்தம் இது உச்சதே
1: நதஸ்ய கதாபி பாக்ய சம்சாரிக சுகலவாபேக்ஷா பவதி
0: பாக்ய சம்சாரிக சுகலவாபேக்ஷா நபவதி இத்யர்த்தஹ பாஹ்ய சாம்சாரிக சுகலவாபேக்ஷா பரமாத்மா சிருஜதி இத்தியுக்தே ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய பிரயோஜனம் பிரயோஜனாய சிருஜதி இது தரி சிருஷ்டியா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி ஆனந்த ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி சிருஜதி இத்தியுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ
1: ஸ்வதஸித்த நிரதிசய ஜ்ஞானவத்வம் அநாதிபோதத்வம்
0: அநாதிபோதத்வம் இத்தியஸ்ய அர்த்தம் லிகந்தி
2: ஸ்வதஸித்த
0: பரமாத்மனஹ தர்ம

0: खलु उच्यन्ते एकैकं धर्मं योजयतु परमात्मा सर्वज्ञः तर्हि सर्वज्ञत्वं परमात्मनि अस्ति तर्कसङ्ग्रहवत् योजयतु
1: परमात्मा नित्यतृप्तः तर्हि नित्यतृप्तत्वं ब्रह्मणि
0: वर्तते
1: एवमेव अनादि अनादिबोधत्वं अनादिबोधः बोधरूपः
0: அனாதிபோதா பரமாத்மனா தர்மா சொல்ல வேண்டியதான போதத்துவம் போதத்துல தானே இருக்கு பசந்த சர்வஜ்ஞத்வம் நித்யதிருப்தத்வம் அனாதிபோதா பரமாத்மனி சர்வஜ்ஞத்வம் அஸ்தி நித்யதிருப்தத்வம் அஸ்தி அனாதிபோதா வர்த்ததே தானே சொல்லணும் அனாதிபோதத்வம் வார்த்தை போட்டிருக்க அனாதிபோதத்வம் போதே கலு அஸ்தி அனாதிபோதம்
2: அனுபவசாதனம் அந்தகரணம் ஞானம் தது அநாதிசித்தமேவ
0: ஸ்வரூபானந்தானுபவசாதனம் அந்தஃகரணம் பூர்வோக்தரீத்யா சிச்சக்தி ரூபம்
2: அந்தஃகரணம்
0: ஏகம் ஞானம் ஞானாத்மக பதார்த்தம் ததேவ ஞானம் இதானி போதோ நம இதானி சாதனபூதாக கஷ்டன போதா அந்தஃகரணம் ஞானம் தது அநாதிசித்தமேவ உங்களுக்கு என்ன வரும்னா இந்த தார்க்கிக ரீத்யா பதார்த்தானாம் ஏக பரிச்சயம் அஸ்மாக்கம் அஸ்தி ஞானம் போதா ஆனந்தம் எல்லாமே போட்டு ஞானாத்மக போதா அனந்தாத்மக என்னமோ வருது மாதிரி இருக்கு இல்லையா பாக்கலாம்
2: அனாதிபோதம் பிரம்ம
0: கிரமேண வேதாந்த பரிச்சயன தாதுஷ பதார்த்தானாம் நிரூபண பிரக்ரியா அவகந்தும் சக்கியதே பசியாம தேன அனாதிபோதம் பிரம்ம
2: சம்சார நிரவர்த்தகஸ்ய ஞானஸ்ய நிவர்த்தகஸ்ய ஞானஸ்ய அனாதி சித்தத்வாத் நித்ய நிவர்த்தி சம்சார நிவர்த்த சம்சார தோஷம்
0: அமிர்தம் இதி ஸ்ருயதே பிரம்ம சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இதி ஸ்ருயதே அமிர்தம் இத்யுக்தே கதாபி பந்தோ நாஸ்தி சாந்தி சமர்த்தம் இத்யுக்தே நித்யா சாந்திஹி வர்த்ததே சிவத்வம் வர்த்ததே இத்யுக்தம் அனந்தரம் சம்சார தோஷ சூன்யத்வம் உக்தம் ஏதத் சர்வம் கதம் தத்துவஜானம் வினா அஸ்மாகம் ஜீவானாம் யதா தத்துவஜானம் பவதி ததா ஏவம் பவதி சாந்திஹி பவதி திருப்திர் பவதி சர்வம் பவதி பரமாத்மனா சம்சார நிவர்த்தகஸ்ய ஞானஸ்ய அநாதிசித்தத்வாதிதி பரமாத்மனா சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இதி ஓர்த்தா பரமாத்மனா சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இதி சம்சாரஹா இத்யாயம் பதார்த்தேவ பரமாத்மனா சஹ கலு வித்யதே சம்சார விசிஷ்ட கலு தரி சம்சாரி இதி வக்தவ்யம் பரமாத்மா சம்சாரின்னு சொல்லக்கூடாதா சொல்லி ஆகணுமே ஏன்னா சம்சார விசிஷ்டச்சேத் சம்சாரி இத்தேவ இதி பிரஷ்னா பவதி சம்சாரின்னு தானே சொல்லணும் தரி
2: சம்சாரி நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இதி பசியந்து அர்த்தம் பசியது சம்சார நிவர்த்தகம் நம சம்சார நிவர்த்தி சம்சாரம் அநாதி போதம் பிரம்மா அநாதி போதம் அநாதி போதம் அநாதி போதம் அநாதியான தத்துவஜானம் அது அநாதியா இருக்கு
0: பிரம்மத்துல இருக்குன்னு வந்துருது
1: இதஞ்சானம் கீதம் சம்சார நிவர்த்தகம் சம்சார நிவர்த்தகமான ஞானம் அநாதியா இருக்கு தரி சம்சார லேபா கதாபி நஜாதா இதி கிருத்வா ஞானஸ்ய அநாதி சித்தத்வாத் நித்ய நிவர்த்த சம்சார தோஷம் சம்சார தோஷம் நித்யம் நிவர்த்தம் கதாபி நாஸ்தி சம்சார தோஷோ நாஸ்தி சம்சாரஹா நாஸ்தி இத்யுக்தம் சம்சார தோஷோ நாஸ்தி தரி சம்சார நிவர்த்தி இத்யபி கேனாபி பிராயண வக்தவ்யா சம்சார தோஷ சம்சாரஸ்ய நிவர்த்திர்ன சம்சார பிரயுக்தஹ தோஷோ நாஸ்தி இத்யர்த்தே சம்சாரங்கே இருக்கட்டும் தத்ப்ரை சம்சாரி இதி கதா வ்யவஹாரா சம்சாரி இதி சம்பந்த விசேஷேண லோகே பஹுத்ர இனிப்ரத்யயஹ சம்பந்த விசேஷேணயோ வக்தவ்யா தனி இதி கஹ உச்யதே
0: சம்பந்த விசேஷேண ஏன கேனசித் சம்பந்தேன ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனி இது விவகாரானது சயோகேன. கையில் வச்சுருக்க கேஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தசிய அவனுடைய கையில் வருது டெய்லி, பரந்து தசிய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம். தனம் எஸ்ய வர்த்தது சைவ தனீதி விவஹரியதே. அந்த மாதிரி சில இடத்துல சம்யோகமா இருக்கலாம், மயா சம்யோக குத்ராபி சம்யோக சம்பந்தேன இனி பிரத்யா கதாபி நபவதி நோச்சதே ஸ்தலவிசேஷேணாரே சம்சாரி இது. தரி பரமாத்மனி சம்சார சம்பந்தா அஸ்தி தஸ்ய சரீரமே சம்சார அஸ்து நாம ததாபி பரமாத்மா சம்சாரி இது நாஸ்தி. குதா ஸ்வஸ்வரூபம் புரிஞ்சின்றிருக்கார். ஸ்வஸ்வரூப ஞானம் வினா எதா சம்சார சம்பந்தோ பவதி அப்பதான் இதெல்லாம் வரும், அதனுடைய எஃபெக்ட் வரும், இல்லைன்னா வராது. ஸ்வஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே, ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஞானம் வர்த்ததே. தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம் தத்வது பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது. சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன? சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹா, லேபஹான்னு வார்த்தை அது தமிழ் வந்தது சம்சார லேபஹா இத்தஸ்ய ஒற்றதை சொல்லலாம். இத்துக்தே தத் பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் பவதி சேத் அது ஒற்றதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவையான தத்துவ ஜானம் அநாதியாகவே இருக்கு. தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்யபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி.
2: அந்யப்ரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன ஸ்வவசீகృత ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்த்ரியம்.
0: அஸ்து இத ஸ்வாதந்த்ரிய விஷய அக்ரே உச்சதே யானி
3: ஸ்வஸ்தாபயம். ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.